சலகுவையோனதாயே செல்வ கிரணம போல செல்வயலே நகைய முகதாம்பே ஈஸ்வரன கொம்பே அஜபவ மகேந்திரரும் பூஜ கொம்பே நானு நின்ன கழுத என்ன.